சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் சுசிலாமா தனித்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயருங்களே. நேயர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் புதுவெள்ளம் இந்த படத்திலிருந்து, நான் ராஜா வீட்டு கண்ணு குட்டி கண்ணு குட்டி நான் இல்லைங்க. பாடலை பாடிய சுசிலாம்மாவா அல்லது இந்த படத்தில் நடித்த மஞ்சுளாவா என்று தெரியாது, நீங்களே முடிவெடுங்கள். இதோ நான் ராஜா விட்டு கண்ணு குட்டி கண்ணு குட்டி இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

அழகான அருமையான பாடல் சுசிலாம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், சோழச்சேரி தேன்மொழி அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. விஜய அரசகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர் தூவியை வாழ்த்துள்ளார்கள், நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, பாப்பா தூங்கியிருப்பாங்க, சீக்கிரமாக இன்றைக்கி தூங்கிடுறாங்க பொழுது, ரெண்டு நாளாக சிறப்பு. அடுத்து இல்லை அடித்து தூங்க வைக்கிறீங்களா நிகழ்ச்சி கேட்கணுன்றதுக்காக? அப்படிலாம் பண்ணாதீங்க பேத்தியை, நான் சொல்லிவிடுவேன் அவர்களுக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள், நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி, அருமையான பாடல், அருமை பாடல் தேர்வு, சிறப்பு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பாடலை முதன்முறையாக கேட்கிறேன், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் விஜய அரசகுமார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். இன்னும் இருக்குது நாம் கேட்காத பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து பெண் ஜென்மம், இந்த படத்திலிருந்து ஒரு கோயிலிலே இரு தீபங்கள் இருவேறு திசை பார்த்தது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் நம் சுசிலாம்மா. இதோ அந்த கேள்விக்கான பதில் நம் இந்த பாடலில் கிடைக்கும். இதோ இந்த பாடல், பெண் ஜென்மம், இந்த படத்திலிருந்து ஒரு கோயிலிலே இரு தீபங்கள் இருவேறு திசை பார்த்தது என்ன? இதோ பாடல்.

என்ன ஒரு அழகான வரிகளில் அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது சுசிலாமா குரலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், பாப்பாவும் மங்கையும் ஊரில் இருக்காங்க அக்கா, நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தகவலை தந்துள்ளார்கள். அறிவழகன் அறிவழகா, எப்படி பாப்பாவை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதே, எப்படி? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், பழகிக்கொள்வோம். சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், பாடல் இனிது நன்றி, பாடல் அருமை சூப்பர் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், ஒரு கோயிலில் இரு தீபங்கள் அப்படி என்று அந்த பாடலுக்கு அழகான ஒரு அகல் விளக்குகளை தீபங்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, சிறப்பு. அடுத்து அழகரையா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் ஐயா. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அழகான இடைக்கால பாடல்கள் தேர்வு அருமை ஐயா அவர்களுக்கும், அழகான பாடலை அழகாக ஒளித்தரத்தில் பாடலை எழுத்து நமக்கு கொடுத்து அழகு பார்த்து நமது சகோதரி ராமபுரம் அனுசியா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் என்னும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. அறிவழகன் மங்கையவர், நாளை வந்து விடுவாங்க அக்கா, கொஞ்சம் கஷ்டம்தான் உள்ளது. ஆமாம், எனக்கு தெரியும் உங்களை பற்றி, உங்கள் பாப்பாவை பற்றியும். பாப்பாவும் உங்களை விட்டு இருக்க மாட்டாங்க, நீங்களும் விட்டு இருக்க மாட்டீங்க. நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள், அழகான பாடல் வரிகள் வாலி வரிகளில் அழகான இசை இளையராஜா. இந்த படத்தில் நடித்த மனோகரன், சாரி, இந்த பாடல்களை அனுப்பிய மனோகரன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி, நன்றி. சிறப்பு, சூப்பர் ஐயா, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களின் தொகுப்பில் சுசிலாமா தனித்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் திருச்சி வைரவீதி குழந்தைவேலையா அவர்களும், இவர்களுடன் பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகரண்ணா அவரும், நானும், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஒரு குடும்பத்தின் கதை இது. இந்த படத்திலிருந்து கற்பனையில் மிதந்தபடி, இதோ இந்த பாடலுக்கும் குரல் கொடுத்தவர் சுசிலாம்மா தான். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அருமையான அழகான ஒரு சோகமான பாடல் என்று சொல்வதை விட, ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் எடுத்துக்காட்டான இந்த ஒரு பாடல். இந்த படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தின் கதை இது. அதில் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில்தான் இருப்பார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு அழகே வந்து விடும். படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த படத்தின் கதை என்ன என்று. அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜயரசுகுமார் அவர்கள். பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு அழகான பாடல், கற்பனையில் மிதந்தபடி பாடல், இனிமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் வரிகளில் அற்புதம், பாடல் அற்புதமான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள், கற்பனையில் மிதந்தபடி கனவுகள் வளர்ந்தபடி பாடல் மனதை உருக வைக்கிறது, இனிமையான பாடல், பாடல்களை தேர்வு செய்த மனோகர் அண்ணாவிற்கு நன்றி, மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. அழகரையா அவர்கள், அழகான அமைதியான சோகப்பாடல், கேட்கவே மனதுக்கு இனிமை, அழகான பாடலுக்கு கற்பனை கவிஞர் வாலி வரிகளில், அழகான இசை சங்கர் கணேஷ். 26/9/1975 வந்த படம் என்று ஒரு அழகான இந்த படம் வெளிவந்த வருடத்தை தகவலை தந்துள்ளார் நம் அழகரையா அவர்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ராதா. இந்த படத்திலிருந்து உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வாவா. இதோ இந்த பாடலும் சோகமான பாடல்தான். சோகமாக இருந்தாலும் வரிகளில் அழகாக கொடுத்துள்ளார் வரிகளுக்கு சொந்தக்காரர். இந்த பாடலை அழகாக பாடியுள்ளார் நம் சுசிலா அம்மா அவர்கள். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள். ஆஹா ஆஹா, உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா, நீ வா வா. பாடல் அழகு அழகு, அருமை, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி மலர் தூவி வாழ்த்து உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள். சோக சோக பாடலாக இருந்தாலும் கேட்க இனிமை, சூப்பர் என்றும் வாழ்த்தி உள்ளார்கள். விஜய் அரசுகுமார் அவர், அழகான பாடல் நின்று நின்று வருகிறது என்று ஒரு பதிவு, தெரியவில்லையே. இதற்கு முன்பு ஒலித்த ஒரு பாடம் பெண் ஜென்மம், அந்த படத்தில் தான் ஒரு செகண்ட் நின்று வந்தது, அதன் பிறகு நன்றாக ஒலித்ததல்லவே, தெரியவில்லையே. விஜய் அரசுகுமார் அவர்கள். அறிவழகு மங்கை அவர்களுக்கு, உங்களுக்கு கேட்கிறதா, எனக்கு கேட்கவில்லை என்று ஒரு தகவலை தந்துள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், என்ன அருமையான பாடல், சுசிலாம்மா குரல் பாடல் அருமை என்றும் பாராட்டி உள்ளார் ஒலித்த பாடலுக்கு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், உன்னை எதிர்பார்த்தேன் பாடல் கலக்கங்களும் சோகமும் நிறைந்த இனிய பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சோகமான பதிவு தான் அது என்று. நன்றி, இன்னும் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்து அழகரையா அவர்கள். கவிஞர் வாலி அவர்களின் பாடல் அருமை அழகு, அழகான இசை சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ்.

எப்பொழுதும் உங்களுக்கு ஒலிக்கவில்லை என்றால் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டால் அழகாக தெளிவாக நமக்கு பாடல் வந்துவிடும். ஆனால் இங்கு தெளிவாக தான் நிலையத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. சரி, பரவாயில்லை. அடுத்து கவிஞர் அழகரையா அவர்கள், கவிஞர் வாலி அவர்களின் பாடல் அருமை, அழகு, அழகான இசை. சங்கர் கணேஷ், 3/3/1973 வந்த படம், அழகான எவர்கிரீட் பாடல், அருமை, அழகு என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. அறிவழகர் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு, எனக்கு கேட்டது அக்கா என்று பதிவிட்டுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அகிலா ஸ்ரீதர் போட்ட, ஆமாம் சகோதரி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் அவர்கள், பாடல் முடிந்தவுடன் கேட்கிறது, ஐயோ பாவமா, என்ன பண்ணுறது. சரி, நேரம் இருந்தால் அடுத்த முறை ஒன்ஸ் மோர் உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிக்க விடுகிறேன் சகோதரி, சரிங்களா? அறிவழகு மங்கை அவர்கள், ஆடி மாதம் இன்னும் வர அதற்கு முன்னே காற்று பயங்கரமாக வீசுது. ஆ, அப்படியா? அந்த காற்று கூட எங்களுக்கு இல்லையே, கவலையாக இருக்கிறோமே. சிறப்பு. விஜய் அரசகுமார் அவர்கள், எங்கள் ஊரில் தூறல் போடுகிறது, மழை, சூப்பர், சூப்பர், சூப்பர், என்ஜாய் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்த கைகூப்பி வணக்கத்தை தெரிவித்து உள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்களுக்காக ஒன்ஸ் மோர் இந்த பாடல் நிகழ்ச்சி நிறைவாக மறுபடியும் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். ராதா படத்தில் உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வா வா என்ற பாடல் அவர்கள் கேட்கவில்லை என்ற ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவு. அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றுவோம். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மேகமூட்டம் சென்னையில் இருக்குது, அது கூட இங்கே இல்லை, என்ன பண்ணுவோம், அவ்வளோ நல்லவங்க நாங்கள் இங்கே இருக்கிறவங்க. சிறப்பு, சிறப்பு. பாடலை மறுபிறவி. இந்த படத்திலிருந்து அலைகளிலே தென்றல் வந்தது, இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான ஒரு சோகமான பாடல் ஒலித்து சென்றது சுசிலாம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம். தேன்மொழி அவர்கள், சாரி, அகிலா ஸ்ரீதர் அவர்கள், உறவும் சுகமும் அலைகளில் தென்றலாய் அழைத்து பாடி சென்றது. அரிதான பாடல் பதிவு. உறவும் சுகமும் அலைகளில் தென்றலாய் அழைத்து பாடி சென்றது அரிதான பாடல் பதிவு என்று பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல், அருமை என்றும், சூப்பர், அற்புதம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அறிவழகு மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: வாங்க ராஜேஷ்.
1: பாடல்கள் அற்புதமா மனவர் கொடுத்துருக்காரு.
0: ஆமா,
1: சுசிலாம்மா பாடின பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் நானும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் போனப்ப ராதா பாட்டு பாடும்போது எனக்கும் சில நேரம் கொஞ்சம் நிலையில வந்தது. நான் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டவொடனே நல்லா வந்துருக்கோம்.
0: அண்ணாவும் தொலைபேசி வழியா தான் சொன்னாரு.
1: நீங்க ஒரு சிறப்பான ஒரு போனஸ் மாதிரி முடிஞ்ச உடனே ராதா பாட்டை திருப்பி போடுறேன்னு சொன்னீங்க.
0: கண்டிப்பா
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: கேட்போம், நம்ம அனைவரும் கேட்டு ரசிப்போம். அதில் ஒரு மூன்று மூன்று நேயர்கள் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. உங்களுக்கு மனோகரனாவுக்கு, விஜய் விஜய்க்கு மூணு பேரும் கேட்கவில்லை என்று ஒரு தகவல் வந்தது. சரி, மறுபடியும் போடுவோமே. கண்டிப்பா உங்கள் ஆசை நிறைவேறுவோம், நிறைவேறும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே, அழகாக நம் நிகழ்ச்சியை பற்றி தகவலை அள்ளி தெளித்து கொண்டு சென்றார் நம் ராஜேஷ் சகோதரர். கேட்டு ரசித்தோம் அல்லவா? அடுத்த பாடலுக்கு வருவோம். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பதிவு. அழகரையா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை எம் எஸ் விஸ்வநாதன், அழகான கருத்தான பாடல், அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் என்றும், இந்த படம் 1973 வந்த படம் என்று ஒரு தகவலை தந்து அந்த படத்தை போஸ்டராக அனுப்பி உள்ளார்கள் நம் அழகரையா. இதுதான் அவருடைய ஹைலைட். எந்த படமாக இருந்தாலும் போஸ்டர் போட்டு விடுவார் நம் வானொலி தொகுப்பில். சிறப்பு. தேன்மொழி அவர்கள், நான் அந்த பாடலை கேட்டேன், இன்னும் மீண்டும் கேட்க ஆசை. உங்கள் ஆசை நிறைவேறும் சகோதரி. மறுபடியும் மறு ஒளிபரப்பு வரும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராதா படத்திலிருந்து வரும் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அடுத்து மேயர் மீனாட்சி, இந்த படத்திலிருந்து எவளோ ஒரு பெண்ணாம் அவள், நான் இல்லை, நான் இல்லைம்மா, அது யாரோ அந்த படத்தில் வந்தவங்களாக இருக்கலாம், பாடல் பாடியவர்களாக இருக்கலாம். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான ஒரு அருமையான மென்மையான வரிகளில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேர்மொழி அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி, மிக இனிமை இந்த பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள், எவ்வளோ ஒரு பெண்ணா அவள், நான் இல்லையாம் பாடல் மேயர் மீனாட்சி படப்பாடல் சூப்பர் சூப்பர் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். அருமை சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மேயர் மீனாட்சி படப்பாடல் காதலன் மனம் விரும்பும் பெண்ணாக மாற விரும்பும் இளம் பெண்ணின் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் பாடல். மேயர் மீனாட்சி படப்பாடல் காதலன் மனம் விரும்பும் பெண்ணாக மாற விரும்பும் இளம் பெண்ணின் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் பாடல். ஆஹா சூப்பர். இதை தான் நான் இந்த பாடல் வரிகள் வந்ததை நான் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன், சொல்லணும் என்று நினைத்தேன். ஆனால் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவில் போட்டுவிட்டார்கள். சிறப்பு சிறப்பு. எப்படி அகிலம்மா, நான் நினைத்தேன் நீங்கள் பதிவிட்டீர்கள். சிறப்பு சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை கேட்க இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய அரசுகுமார் அவர்கள், பாடலை கேட்டு பின்பாட்டாக பாடிக்கொண்டு சந்தோஷமாக பாடலை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்து அழகரையா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அருமை அழகு, அழகான இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், அழகான இடைக்கால பாடல், அழகாக ஒளித்தரத்தில் பாடல் செம, நன்றி வாழ்த்துக்கள் என்றும் அந்த படத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார் அழகரையா அவர். அது நடித்த கதாநாயகி கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பையா, உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரையெல்லாம் நம் சபரி வானொலியில் குரூப்பில் போடுவது உங்களோட கைவந்த கலை. சூப்பர் சூப்பர் ஹைலைட் சூப்பர். நன்றி நன்றி அழகரையா அவர்களே. உங்களுக்கு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் சுசிலாம்மா அவர்கள் தனித்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகரண்ணா, நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:42. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? பேர் சொல்லும் பிள்ளை. இந்த படத்திலிருந்து முத்து நகை சிந்தும் ராஜா. இந்த பாடல் நான் எடுக்கப்பட்ட பாடு, எனக்கு தான் தெரியும். இரவு எத்தனை முறை போட்டு பார்க்கிறேன், எனக்கு அகப்படவில்லை. அடுத்து உன்னை விடுவதே இல்லை என்று பிடித்து விட்டேன். இதோ முத்து நகை சிந்தும் ராஜா இந்த பாடலின் இடம்பெற்ற படம் பேர் சொல்லும் பிள்ளை. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

நீங்கள் பார்த்தீர்களா? அந்த குழந்தையை பெற்றவள் ஒரு கன்னியாம். அந்த கன்னியாக இருந்து இந்த குழந்தை அந்த அளவுக்கு தாளாட்டும் பாடலாக ஒலித்து சென்றது சுசிலாம்மா குரல். இதே போலதான் ஜெயலலிதா அம்மா ஒரு படத்தில் 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா, அந்த பாடலும் இது போன்றதான். ஒரு சில வரிகள் இதில் ஒப்பிட வரும். அழகான வரிகள், அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது ஒரு தாளாட்டு பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர், அருமையான பாடல், பழமையான பாடல், என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், முத்துநகை சிந்தி வரும் ராஜா பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். அறிவழகா தம்பி, இதில் ஒரு மங்கை என்ற ஒரு வார்த்தை வந்தது, அதை கவனித்தீர்களா? உங்களுடைய மனைவி பெயர் மங்கை எனும் அப்படி என்ற ஒரு வார்த்தை வந்தது பாடல் முடிவில் முன்வரியில். இந்த பாடல் சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து, பெண்ணை சொல்லி குற்றமில்லை, பாருங்களேன், உன்னை சொல்லி குற்றமில்லைன்னு ஒரு பாடல் இருக்குது, ஆனால் பெண்ணை சொல்லி குற்றமில்லை இந்த படத்திலிருந்து விரல் மீட்டாமல் இருக்கும் வீணை, இதோ இந்த பாடல். வீணையாக இருந்தால் விரல் மீட்டாமல் இருக்க முடியுமா? இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

அழகான வரிகள் அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். மங்கை என்று ஒரு சொல் வந்ததில்லை இதற்கு முன்பு ஒழித்த படம். ஆமாமாக்கா, மங்கை பெயர் எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது. தரியில் இருந்ததில் கொஞ்சம் கவனிக்கவில்லை. அப்படிங்களா? சரி சரி, பக்கத்தில் இருந்தால் மங்கை ஞாபகம் வருமோ? தள்ளி இருப்பதால் மங்கை ஞாபகம் வரவில்லை. அப்படித்தான் வைத்து கொள்ள வேண்டும். சரி, பரவாயில்லை. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நீண்ட நாள் ஆகிவிட்டது தொலைபேசியில் நாம் இருவரும் பேசி. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், அவரே மங்கையும் பிள்ளையும் ஊரில் விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் மங்கை என்கிறீர்கள் என்று ஒரு பதிவு சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மனைவியின் ஏக்கங்களை உணராத எண்ணங்களால் திசை மாறிய கணவன், சோகத்தில் சொல்லால் மாட்டாமல் தவிக்கின்ற பெண்மை, இனிய பாடல். மனைவியின் ஏக்கங்களை உணராத எண்ணங்களால் திசை மாறிய கணவன், ஆஹா, சோகத்தில் சொல்லாம மாட்டாமல் தவிக்கின்ற பெண்மை, இனிய பாடல் என்று ஒரு அழகான ஒரு கவிதை. அந்த பாடல் வரிகள் உள்ள உள்கருத்தை நமக்கு தந்துள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். நன்றி. அழகரையா அவர்கள், கவிஞர் வாலி வரிகளில் அருமை அழகு பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது ஒலித்த பாடலுக்கும் ஒரு இரண்டு சொல் வரவில்லை. ஆனால் அதை நான் விடுவதாக இல்லை. அது என்னை ஏமாற்றினாலும் நம் நேயர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அல்லவா? எப்படியோ தட்டு தடுமாறி அந்த பாடலை கொண்டு வந்து விட்டேன். நன்றி. அடுத்த ஒரு பதிவு அழகரையா அவருடையது. இந்த படம் 10/11 1977 வந்த படம் என்று தகவலை தந்துள்ளார். இந்த ஒலித்த பாடலுக்கும் படத்தையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். பெண்ணை சொல்லி குற்றமில்லை அந்த படம் போஸ்டரையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மௌனம் கலைகிறது இந்த படத்திலிருந்து யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம் யார் என்று தெரியவில்லையே. இதோ பாடல் வரிகளில் தெரிந்து கொள்ளலாம். இதோ இந்த பாடல்.

கண்ணன் யாருக்கு சொந்தம்? கண்ணன் யாருக்கு சொந்தம்? ராதா அல்லது பாமா ருக்மிணி இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொந்தமாக இருப்பார்கள். இவர் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். இதோ சுசிலாமா குரலில் மௌனம் கலைகிறது இந்த படத்திலிருந்து கண்ணன் யாருக்கு சொந்தம்.

அருமையான அழகான பாடல். இதில் சுரேஷ் ஜீவிதா அழகாக நடித்திருப்பார்கள் இந்த படத்தில். என்ன செய்வது என்று தெரியவில்லையே. புதையுண்ட பாடல்களை பொக்கிஷமாக எனக்கு கொடுத்த மனோகர் அண்ணாவை குறை சொல்வதா, இல்லை வானொலியில் எனக்கு இது என்ன என்று தடங்கள் ஏற்படுகின்றது, அடிக்கடி என்னவென்று சொல்வதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, முட்டி மோதி பாடலை ஒலுக்கிவிட்டு விட்டேன். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் தேன்மொழி அவர்கள், பாடல் மிகவும் அருமை, அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜயரசகுமார் பாடல் இனிது நன்றி எக்ஸலண்ட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், கண்ணன் யாருக்கு சொந்தம் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அழகரை அவர்கள், கவிஞர் வைரமுத்து வரிகளில் பாடல் வரிகள் அருமை, அழகான சோகமான பாடல், அழகான இசைக்கு சொந்தக்காரர், பாடலுக்கு இசை கொடுத்தவர் சங்கர் கணேஷ். இந்த படம் 5/12/1986 வந்த படம் என்று ஒரு அழகான தகவலை தந்து அந்த படத்தை போஸ்டரையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா, சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல், சோகமும் சுகமான ராகம் தான். ஆமாம், எனக்கு தான் இங்கு சோதனை, என்னுடைய கைபேசியிலா இல்லை வானொலியா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு பாடலும் இரண்டு ஒரு சொற்கள் நின்று நின்று வருகிறது. ஏனென்றால் இது பழைய பாடல்கள், இதை அதிகமாக நான் கேட்டதில்லை. ஆனால் இப்பொழுது நம் மனோகர் அண்ணா தொகுப்பில் நாம் சபரி வானில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், நிறைய கண் திருஷ்டி பட்டிருக்கக்கா, பெரிய பூசணிக்காயை வாங்கி சுற்றி போட்டால் சரையாகிவிடும் என்று ஒரு பதிவு. ஆமாம் தம்பி, கைபேசிக்கா எனக்கா நம் சபரி வானொலிக்கா தெரியவில்லை, இன்று தான் ஒரு மூன்று பாடல் என்னை படா பாடுத்து கொண்டு இருக்கின்றது. பரவாயில்லை, எடுத்து கொடுத்து விட்டேன் அல்லவா, நாமும் கேட்டு ரசித்து விட்டோம். சிறப்பு. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள், கண்ணன் யாரடி பாடல் மிகவும் அருமை, மனோகர் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. சிறப்பு. அடுத்து சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, இந்த படத்திலிருந்து கண்ணன் என்ன சொல்வான் என்ன சொல்வான், கண்ணனுக்கு யார் தேவை, ராதா, ருக்மணி இல்லை வேறு யார் என்று சொல்வான், அல்லது குழந்தை கண்ணனாக இருந்த வெண்ணை வேண்டும் என்று சொல்வான் கேட்பான். சரி, இந்த பாடல் வரிகள் என்ன கேட்கிறார்கள் என்று பார்ப்போம். கண்ணன் என்ன சொல்வான், இதோ இந்த பாடலின் இடம்பெற்ற படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு பதிவு. அழகரை அவர்கள், சங்கர் கணேஷ் இசையில் பாடல் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு. அடுத்து பட்டிக்காட்டு ராஜா, அந்த படத்தின் போஸ்டரையும் அழகாக கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. வாலி வரிகளின் பாடல் செம என்றும் பாராட்டி உள்ளார்கள் நம் அழகர் ஐயா அவர்கள். சிறப்பு. வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. இதோ பாடலுக்கு செல்வோமா. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, இந்த படத்திலிருந்து கண்ணன் என்ன சொல்வான் என்ன சொல்கிறான் கேட்போம் சுசீலம்மா குரலில். இதோ இந்த பாடல்.

சோகமான சுகமான வரிகள் சுசிலம்மா குரலில் ஒழித்து சென்றது. எனக்குத்தான் சோகமாக இருக்கின்றது. ஒரு சில பாடல்கள் ஒவ்வொரு சொற்கள் விட்டு விட்டு வருகின்றது. நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே. எனக்கு ஏன் இந்த சோதனை இன்று மனோகரண்ணா? அழகான அருமையான பாடல் ஒழித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் விஜயரசகுமார் அவர்கள். கண்ணன் என்ன சொன்னான் பாடல் அழகு. பி சுசிலமா அவர்களின் குரலில் பாடல் செம சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து ஆயிரத்தில் ஒருத்தி. இந்த படத்தில் இருந்து கோவில் நல்ல கோவில் தெய்வம் எந்தன் தெய்வம். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: அழகான அருமையான பாடல், சோகமான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்றும் இதயணைந்த வாழ்த்துக்கள், அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இதோ பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம்.
0: வாங்கண்ணா வாங்கண்ணா, ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சோதனை எனக்கு?
1: பாராட்டுகள், நேர்களும் விடாம பதிவெல்லாம் போட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நான் நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் எப்பொழுதோ அப்போ சென்ற பாடலுக்கே. ஆனால் நேயர்களுடைய விருப்பத்திற்காக, உங்களுடைய விருப்பத்திற்காகவும், ராதா படத்தில் சரியாக பாடல் நீங்கள் கேட்கவில்லை என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு அறிவித்தீர்கள் அல்லவா, மறு ஒளிபரப்பாக ராதா படத்தில் உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வா வா. இதோ
1: எல்லா
0: பாட்டையுமே நல்லா சொன்னீங்கண்ணா அண்ணா, இதுதான் இதுதான் முன்ன விட்டு பின்னாடி காலம் வர்றதோ. சரி சரி அண்ணா, இதுதானே நீங்க விட்டு விட்டு வந்தாலும் அது ஓரளவுக்கு கேட்டு ரசித்தோம். இது சுத்தமாக ஒரு மூன்று நேயர்கள் கேட்கவில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா, அதற்காகத்தான் நாம் அனைவரும் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் மறு ஒளிபரப்பாக, சரிங்களா? நன்றி நன்றி நன்றிண்ணா நன்றி. அண்ணன்னா இப்படிதான் இருக்கணும். என்ன நேயர்களே, அழகாக அருமையாக உரையாடி சென்றார் பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர். இதோ ஒன்ஸ் மோர் ராதா படத்திலிருந்து மறுபடியும் ஒரு அந்த அதாய பாடல், உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா வா வா. இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா?

அழகான அருமையான பாடல் ராதா படத்திலிருந்து மறு ஒளிபரப்பாக பாடல் ஒலித்து சென்றது. என்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயங்கிணைந்த சந்தோஷம் கிடைத்ததா? நன்றி. பாடலை கேட்டு ரசித்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு ஆயிரத்தில் ஒருத்தி இந்த பாடலுக்கு நம் அழகரையா அவர்கள், கவிஞர் வாலி அவர்களின் பாடல்

அழகுபடுத்தி விட்டார்கள் நம் நிகழ்ச்சியை. சிறப்பு சிறப்பு, சூப்பர் சகோதரி. அழகரையா அவர்கள் ஆயிரத்தில் ஒருத்தி அந்த போஸ்டரை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு, சூப்பர் ஐயா. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அரிதான அழகான பாடல்கள், ராதா பாடலை மறு ஒளிபரப்பு செய்த சகோதரிக்கு நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். ஆம் சகோதரி, ஒரு சில நம் நேயர்கள் கேட்கவில்லை என்று ஒரு தகவல் வந்தது, அதற்குத்தான் மறு ஒளிபரப்பு அந்த பாடல். அடுத்து தேன்மொழி அவர்கள் சுசிலாம்மா பாடல்களை அருமையாக பாடல்களும் அரிதான பாடல்கள் தேர்வு செய்த மனோகர் அண்ணாவுக்கும் நன்றி. அருமையானதாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் அனுசியாக இருக்கும் அனுசியா அக்காவுக்கு நன்றி. இதயராகம் சிறப்பு சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மனோகர் அண்ணாவிற்கு வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய அரசகுமார் அவர்கள் அட்டகாசம் அனுசியாமே நன்றி நன்றி நன்றி. விஜயரசகுமார் நீங்களும் கேட்கவில்லை, ராஜேஷ் கேட்கவில்லை, பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணாவும் கேட்கவில்லை என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டதால் நாம் அனைவரும் மறுபடியும் கேட்டு ரசிப்போமே அப்படி என்று தான் அந்த ஒன்ஸ் மோர் மறுபடியும் ராதா படத்தில் இருந்து அந்த பாடலை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை தொகுத்து வழங்கிய கும்பகோணம் மனோகர் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். பாடலை வழங்கிய அனுசியாமே அவர்களுக்கும் நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார். இதைகளிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கைத்தட்டி பாராட்டி பாடலுக்கு பின்பாட்டாக பாடி ரசித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஆசை நிறைவேறியதா விஜி? சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அனுசியா சகோதரியின் அனுசியா சகோதரியின் அசுர முயற்சியின் விளைவாக நல்ல ஒளித்தரத்தில் பழைய பாடல்கள் கேட்க முடிந்தது. வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அசுர முறையிலிருந்து அவஸ்தப்பட்டு நான் ஒரு சில பாடல்கள் சரியாகவே வரவில்லை சகோதரி. அதுதான் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் மன வருத்தம். நான் எப்பொழுதும் இப்படி பாடலை ஒளிபரப்பு செய்ததில்லை, ஆனால் என்னவென்று தெரியவில்லை. எனக்கு இங்கு டவர் ப்ராப்ளமா இல்லை பாடல் வரிகளிலே ப்ராப்ளமா என்று தெரியவில்லை. நன்றி. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள் மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தினம் கேட்டாலும் இந்த பாடல் திகட்டாது, போட்டு விடுவோம் தினமும் போட்டுவிடுவோம். சிறப்பு தேன்மொழி அவர்கள் உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வாவா பாடலை மீண்டும் கேட்கிறேன், அருமை அருமை நன்றி அக்கா என்று பாராட்டியுள்ளார்கள். விஜய அரசகுமார் அவர்கள் பி சுசிலா அவர்கள் குரலில் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் ஒழித்ததற்காக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களின் தொகுப்பில் சுசிலாம்மா தனித்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்கள் கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நில இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.